0: புறம்
1: எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி ட்ரிங்க் டைம் டேக் அஹிலே ठीक 10 बजेको छ
2: எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி ட்ரிங்க் டேஸ்ட் தி டிஃபரன்ஸ் ஃபீல் தி எனர்ஜி